0: IR orders were unanimously approved by the Chief Election Commissioner and both the Election Commissioners.
1: 10 crore voters have been deleted. This is a lame excuse, and the BJP should stop making lame excuses. If they are meddling with our elections, and if their leadership is making the Election Commission do this, then it is an act of treason and they should be aware of it.
2: हम ज्ञानेश जी को बात कहना चाहते हैं, हम उनको कहना चाहते हैं, इट्स डन ब्रो, हो गया, मान जाओ, राहुल जी की सलाह मान लो, इस्तीफा दे दो, गवाह बन जाओ, अप्रूवर बन जाओ।
3: हमने तो वैसे भी पहले भी ये इंपीचमेंट फॉर्म जो तृणमूल पार्टी के सांसद लोग लाए थे उसमें साइन किया हुआ था, इंपीचमेंट हम अगेंस्ट इलेक्शन चीफ इलेक्शन कमिश्नर लेकर आए थे, समाजवादी पार्टी ने इसमें सब में साइन करा हुआ है पहले ही, तो हम पूरा साथ और सहयोग देंगे।
4: अगर चुनाव आयोग के ऊपर ऐसे सवाल खड़े हो रहे हैं तो मैं मानता हूं कि ये जिम्मेदारी भी चुनाव आयोग की है, खासतौर पे CEC की है कि वो अपने पक्ष में अपनी बातों को मजबूती से रखें। देखिए, विपक्ष क्या बोलता है नहीं बोलता है मुझे उस बात से बहुत ज़्यादा फर्क नहीं पड़ता है, विपक्ष का काम है राजनीति करना।
5: राहुल गांधी जी ने कल जो भी बोला प्रेस कॉन्फ्रेंस करके CEC की वर्किंग के बारे में, वो पूरा झूठ का पुलिंदा है, किसी भी तरह की सत्यता उनमें नहीं है, ना वो प्रमाणित कर सकते हैं। झूठ बोलते हैं और वातावरण खराब करते हैं और भाग जाते हैं।
0: All right, let's now take it to Tamil Nadu. Well, Tamil Nadu's Veeramani Poxo case has exploded into a political showdown. With Veeramani still in custody till October 9th, Vijay is alleging a cover-up and questioning a possible DMK deal. MK Stalin has hit back, rejecting the charge and telling the Chief Minister to update his script. Or, in fact, important to understand that the war of words, remember, has escalated. Now, this is what we're learning so far. MK Stalin, like I said, has rejected the allegations and has even raked up the Karur stampede. He's denied any DMK connection to the case and has hit back at Chief Minister Vijay. The former Chief Minister also accused him of politicizing the issue and asking the Chief Minister to introspect. The investigation is now entering a crucial phase with an all-woman SIT examining the case and handling the evidence during the earlier probe.
6: நம்ம தமிழ்நாட்டு இளம் பெண்களை, அந்த பச்சை பிள்ளைங்களை ஒருத்தன் இத்தனை வருஷமா சீரழிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். அந்த கேஸ் போன டிஎம்கே கவர்மெண்ட்ல வந்தும் அந்த கேஸ அந்த சாப்டரை அந்த ஹிஸ்டரியவே எல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க. என்ன டீலிங் நடக்குது உள்ளுக்குள்ள? தமிழ்நாடே கேள்வி கேக்குது சார், வாயை தொடங்க சார், ஸ்டாலின் சார் வாயை தொடங்க. உங்களோட சேர்ந்து அந்த மற்றும் பலரும் வாயை திறக்காம இருக்காங்க. இதுல கூடவா கூட்டு, இதுல கூடவா கூட்டு சேர்ந்துக்கிட்டு வாயை திறக்காம இருப்பீங்க? என்னமோ பெண்கள் பாதுகாப்புக்குன்னே பிறந்த மாதிரி இந்த திமுகவும் இந்த மற்றும் பலரும் அந்த அத்தனை பெண்களை சீரழிச்சானே, தூக்கி உள்ள வச்சிட்டோம். இப்போ அவனை பத்தியும் வாயை திறக்கல, அந்த ஆளை பத்தியும் வாயை திறக்கல. என்னடா இத்தனை வருஷமா மூடி மறைச்சு வச்சிருந்த ஒரு விஷயத்த விஜய் வந்தவனை தோண்டி எடுத்து வெளியே எடுத்து அவனை உள்ள தூக்கி வச்சுட்டான். அந்த அதிர்ச்சியில வாயை திறக்காம இருக்காங்களோ என்னமோ எனக்கு தெரியல. எல்லாம் பச்சை பிள்ளைங்க சார், பச்சை பிள்ளைங்க. அவங்களோட வழிய பத்தி வந்து வெளியில பேச முடியலன்னா அப்புறம் என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க?
7: What is the connection for the DMK and that case? It is a dirty politics. If at all anybody done a mistake or crime, it is power in your hand. Take your action. Instead of taking actions, you are making a flimsy and false allegation against one political party and gaining out of that. It is a dirty politics, as my leader says. You do politics fairly. You come and meet the public. You make your promises to fulfill. And do your government. Instead of that, day to day, daily, what narrative can we set up? That was the mind blow of the Vijay. So it is a failure politics for him.
6: Dai Sanji, whistle chinnathula vote podunga. Neenga whistle chinnathukku vote podrathu inda pengala avadura asingama aabasama pesra ovvorutharku neenga kudukkira migapperiya oru thandanaiya irukum. இந்த திமுகவுக்கோ இல்லை இந்த தீய சக்திக்கோ இல்லை இந்த ஆபாச சக்திக்கோ மற்றும் பலருக்கோ நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அது பெண்களை தப்பா பேசுறவங்களை நீங்க ஆதரிக்கிற மாதிரி ஆயிடும்.
8: தாவேகாவை சார்ந்தவர்கள் அல்லது தமிழக அரசு

0: ஏதோ தானாகவே முன்வந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த வழக்கை நேர்மையான முறையில் நடத்துவது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி போக்சோ நீதிமன்றத்தில் இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் சமர்ப்பித்த அறிக்கை என்பது இந்த வழக்கை முடித்துக் கொள்வது என்கிற முறையில்தான் காவல்துறையின் சார்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. ஆகவே இந்த வழக்கில் எந்த விதமான அவர்கள் தாவேக ஆட்சியை சார்ந்தவர்கள் தங்களால் தான் அதற்கும் பலர் கை செய்யப்பட்டிருப்பதற்கும் அடிப்படையாக இருப்பது என்பது போக்சோ நீதிமன்றத்துடைய சிறப்பு நீதிபதி தான் இதற்கு அடிப்படையான காரணம் என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன்.
1: Or for that, we're sipping into a short break. See you on the other side with more news and updates. Do stay on with us.

0: Motion pitch for him. Amid the face off, ECI sources say that SIR orders were unanimously approved by the Chief Election Commissioner and both the election commissioners.
1: 10 crore voters have been deleted. This is a lame excuse, and the BJP should stop making lame excuses. If they are meddling with our elections, and if their leadership is making the Election Commission do this, then it is an act of treason and they should be aware of it.
2: हम ज्ञानेश जी को बात कहना चाहते हैं, हम उनको कहना चाहते हैं, इट्स डन ब्रो, हो गया, मान जाओ, राहुल जी की सलाह मान लो, इस्तीफा दे दो, गवाह बन जाओ, अप्रूवर बन जाओ।
3: हमने तो वैसे भी पहले भी ये इंपीचमेंट फॉर्म जो तृणमूल पार्टी के सांसद लोग लाए थे उसमें साइन किया हुआ था, इंपीचमेंट हम अगेंस्ट इलेक्शन चीफ इलेक्शन कमिश्नर लेकर आए थे, समाजवादी पार्टी ने इसमें सब में साइन करा हुआ है पहले ही, तो हम पूरा साथ और सहयोग देंगे।
4: अगर चुनाव आयोग के ऊपर ऐसे सवाल खड़े हो रहे हैं तो मैं मानता हूँ कि ये जिम्मेदारी भी चुनाव आयोग की है, खासतौर पर सीईसी की है, कि वो अपने पक्ष में अपनी बातों को मजबूती से रखें। देखिए, विपक्ष क्या बोलता है नहीं बोलता है मुझे उस बात से बहुत ज्यादा फर्क नहीं पड़ता है, विपक्ष का काम है राजनीति करना।
5: राहुल गांधी जी ने कल जो भी बोला प्रेस कॉन्फ्रेंस करके सीसी की वर्किंग के बारे में, वो पूरा झूठ का पुलिंदा है, किसी भी तरह की सत्यता उनमें नहीं है, ना वो प्रमाणित कर सकते हैं, झूठ बोलते हैं और वातावरण खराब करते हैं और भाग जाते हैं।
0: All right, let's now take it to Tamil Nadu. Well, Tamil Nadu's Veeramani Poxo case has exploded into a political showdown. With Veeramani still in custody till October 9th, Vijay is alleging a cover-up and questioning a possible DMK deal. MK Stalin has hit back, rejecting the charge and telling the Chief Minister to update his script. Or, in fact, important to understand that the war of words, remember, has escalated. Now, this is what we're learning so far. MK Stalin, like I said, has rejected the allegations and has even raked up the Karur stampede. He's denied any DMK connection to the case and has hit back at Chief Minister Vijay. The former Chief Minister also accused him of politicizing the issue and asking the Chief Minister to introspect. The investigation is now entering a crucial phase with an all-woman SIT examining the case and handling the evidence during the earlier probe.
6: நம்ம தமிழ்நாட்டு இளம் பெண்களை, அந்த பச்சை பிள்ளைங்களை ஒருத்தன் இத்தனை வருஷமா சீரழிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். அந்த கேஸ் போன டிஎம்கே கவர்மெண்ட்ல வந்தும் அந்த கேஸை, அந்த சாப்டரை, அந்த ஹிஸ்டரியவே எல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க. என்ன டீலிங் நடக்குது உள்ளுக்குள்ள? தமிழ்நாடு கேள்வி கேக்குது சார், வாயை துறங்க சார், ஸ்டாலின் சார் வாயை துறங்க. உங்களோட சேர்ந்து அந்த மற்றும் பலரும் வாயை திறக்காம இருக்காங்க. இதுல கூடவா கூட்டு, இதுல கூடவா கூட்டு சேர்ந்துகிட்டு வாயை திறக்காம இருப்பீங்க? என்னமோ பெண்கள் பாதுகாப்புக்குன்னே பிறந்த மாதிரி இந்த திமுகவும் இந்த மற்றும் பலரும் அந்த அத்தனை பெண்களை சீரழிச்சானே, தூக்கி உள்ள வச்சிட்டோம். இப்போ அவனை பத்தியும் வாயை திறக்கல, அந்த ஆளை பத்தியும் வாயை திறக்கல. என்னடா இத்தனை வருஷமா மூடி மறைச்சு வச்சிருந்த ஒரு விஷயத்த விஜய் வந்தவனை தோண்டி எடுத்து வெளியே எடுத்து அவனை உள்ள தூக்கி வச்சுட்டான். அந்த அதிர்ச்சியில வாயை திறக்காம இருக்காங்களோ என்னமோ எனக்கு தெரியல. எல்லாம் பச்சை பிள்ளைங்க சார், பச்சை பிள்ளைங்க. அவங்களோட வலிய பத்தி வந்து வெளியில பேச முடியலன்னா அப்புறம் என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? NRSL இத்தனை வருஷமா?
7: What is the connection for the DMK and that case? It is a dirty politics. If at all anybody done a mistake or crime, it is power in your hand. Take your action. Instead of taking actions, you are making a flimsy and false allegation against one political party and gaining out of that. It is a dirty politics, as my leader says. You do politics fairly. You come and meet the public. You make your promises to fulfill. And do your government. Instead of that, day to day, daily, what narrative can we set up? That was the mind blow of the Vijay. So it is a failure politics for him.
6: Dai Sanji, whistle chinnathula vote podunga. Neenga whistle chinnathukku vote podrathu inda pengala avadura asingama aabasama pesra ovvoru tharukku neenga kudukra miga periya oru thandanaya irukum. இந்த திமுகவுக்கோ இல்லை இந்த தீய சக்திக்கோ இல்லை இந்த ஆபாச சக்திக்கோ மற்றும் பலருக்கோ நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா அது பெண்களை தப்பாக பேசுகிறவங்களை நீங்கள் ஆதரிக்கிற மாதிரி ஆயிடும்.
8: தாவேகாவை சார்ந்தவர்கள் அல்லது தமிழக அரசு ஏதோ தானாகவே முன்வந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த வழக்கை நேர்மையான முறையில் நடத்துவது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி போக்சோ நீதிமன்றத்தில் இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்க சமர்ப்பித்த அறிக்கை என்பது இந்த வழக்கை முடித்துக் கொள்வது என்கிற மொழியில்தான் காவல்துறையின் சார்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. ஆகவே இந்த வழக்கில் எந்த விதமான அவர்கள் தாவேக ஆட்சியை சார்ந்தவர்கள் தங்களால் தான் இந்த வழக்கு இந்த அளவுக்கு தீவிரப்படுத்தப்படுகிறது என்று அவர்கள் சொல்வதற்கான எந்த அடிப்படையும் இல்லை என்பதை முதலில் நான் உங்களை கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே இந்த வழக்கு தீவிரப்படுத்தப்படுவதற்கும் பலர் கைது செய்யப்பட்டிருப்பதற்கும் அடிப்படையாக இருப்பது என்பது போக்சோ நீதிமன்றத்துடைய சிறப்பு நீதிபதி தான் இதற்கு அடிப்படையான காரணம் என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன்.
0: Alright, for that, we're sipping into a short break. See you on the other side with more news and updates. Do stay on with us.

0: வெளியே எடுத்து அவனை உள்ளே தூக்கி வச்சுட்டான். அந்த அதிர்ச்சியில் வாய் திறக்காமல் இருக்காங்களோ என்னமோ எனக்கு தெரியல. எல்லாம் பச்சை பிள்ளைங்க சார், பச்சை பிள்ளைங்க. அவங்களோட வழியை பற்றி வந்து வெளியில் பேச முடியலன்னா அப்புறம் என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க இத்தனை வருஷமா?
1: Well, that's all for now on the breakfast show, and that will be sipping into a short break. See you on the other side with more news and updates.

0: we have 1 out of 1,000 cases where there is a division. One saying yes, one saying no. Once that happens, it goes to a yet larger body. Larger body means a larger base.
1: All right, recent breaking news coming in from Punjab. Let's take you through it. Well, this is with regards to Captain Amrinder Singh, former Chief Minister of Punjab. Now, Captain Amrinder Singh's remarks regarding the BJP have in fact triggered attack from the Aam Aadmi Party. The Aam Aadmi Party in the latest has slammed the former Chief Minister of Punjab to say that Amrinder Singh is an opportunist. An important update they were tracking at this hour, as the Aam Aadmi Party says that the people of Punjab have rejected him. The Aam Aadmi Party further says that what did Amrinder Singh do for Punjab? This is with regards to comments made by Captain Amrinder Singh. Remember that Captain Amrinder Singh was earlier in the Congress and then joined the BJP. Now, in the latest, he's made a comment saying that I've gained nothing by joining the BJP. It never consulted me on Punjab. Now, this, in fact, reaction of Captain Amrinder Singh has evoked reactions from all across the political spectrum, with the Aam Aadmi Party hitting out at the former chief minister. Listen into the reactions on this.
2: देखिए मुझे हो गए 60 साल पंजाब की सियासत में कुछ जो लोग वहाँ हमारे संभाल करते हैं वो तो एक साल भी नहीं उनका तो हम जो इतनी साल रहे मैं अकेला नहीं मेरे साथ और भी साथी हैं जो हमने देखा पंजाब में जो किया पंजाब में जो हालात पंजाब के देखे एक टाइम हमसे वो पूछते नहीं ये मैंने कहा है कि हमारी हम आए हैं एक पार्टी में पूछो आप हम तो यहाँ के रहने वाले हैं ये मैंने कहा है।
3: देखिए कैप्टन अमरिंदर सिंह ये कह रहे हैं कि भाजपा में जाके मेरे को कुछ हासिल नहीं हुआ। अगर पंजाब के जो मौका परस्त नेता हैं उनकी लिस्ट बनानी हो तो पहले नंबर पे कैप्टन अमरिंदर सिंह होंगे। उससे बड़ा मौका परस्त सियासी नेता मैंने ना देखा ना पढ़ा सुना है। पंजाब के लोग उनको नकार चुके हैं पहले ही। अभी वो ये कह रहे हैं कि मेरे को कुछ हासिल नहीं हुआ। दो बार मुख्यमंत्री बनाया पंजाब के लोगों ने कैप्टन अमरिंदर सिंह को। क्या किया पंजाब के लिए? कुछ भी नहीं कर सके। एक छोटी सी बात है, राजनीति में पंजाब के लोगों ने कैप्टन अमरिंदर सिंह को घर बिठा दिया है।
1: Well, my colleague Gurpreet Singh joins us on the broadcast to break down the details. Gurpreet, of course, we're seeing sparks fly between Captain Amrinder Singh and the Aam Aadmi Party. Both, if in fact Captain Amrinder Singh is now receiving backlash coming in from the Aam Aadmi Party, who is dubbing him as an opportunist.
4: This is not first time Captain Amrinder Singh has given such type of statement. It seems that he is not happy from the BJP party. Earlier it has been seen when the newly appointed BJP chief Kewal Singh Dhillo was appointed by the party high command. At that time Captain Amrinder Singh had shown his dissatisfaction from that decision which has been taken by the BJP party high command. Now again he has given a statement saying that he is not being consulted by the BJP party. He has a long experience of 60 years in state politics and he knows how to deal the situation, how to deal the things in the state of Punjab, because he has been appointed 2-time chief minister of Punjab. But at the same time, if we can talk about Aam Aadmi Party, it has been seen the leader from Aam Aadmi Party, Baltej Singh Pannu, has already condemned and criticized Captain Amrinder Singh's statement, saying that when he was the chief minister of Punjab, he did not do anything for the people of Punjab, and people of Punjab had given him 2 times the opportunity to work as the chief minister of the state. So he says he has been rejected by the people of Punjab, and that's why he is giving such type of the statement. So let's see that how this political controversy which has been erupted in the state of Punjab, how it is going to shape up in the coming days. Back to studio.
1: Right, Gurpreet, thank you so much for joining us on the broadcast and sharing those important updates with us. We're tracking more updates coming from the election-bound state of Punjab. Well, the battle of Punjab has now just turned personal, with Congress MLA Sukhpal Singh Khera now targeting Aam Aadmi Party's Manish Sisodia. Congress MLA has alleged that the Aam Aadmi Party's Punjab in charge, Manish Sisodia, illegally occupied a government house in Chandigarh, which is allotted to Minister Ravjot Singh. Challenging Manish Sisodia, he linked the occupation of the house to him and Aam Aadmi Party's Punjab observer Gayatri Bishnoi, alleging that they are occupying this government residence. Bishnoi has responded in a video on X. She's clarified that that she lives with her parents at the Health Minister Balbir Singh's official residence, house number 961, and she said that she will take Khera to court for publicly making defamatory remarks about her character. Meanwhile, the Punjab State Women's Commission has taken note of the incident and has even said that strict action will be taken as per the law.
5: ਮੇਰੀ ਚੁਣੌਤੀ ਆ ਮਨੀਸ਼ ਸਿਸੋਡੀਆ ਨੂੰ ਕਿ ਆਪਣੇ ਦਿਲ ਤੇ ਹੱਥ ਰੱਖ ਕੇ ਸਹੁੰ ਖਾ ਕੇ ਕਹਿ ਔਰ ਇਹ ਉਸ ਕੋਠੀ ਵਿੱਚ ਤੁਸੀਂ ਦੇਖੋਗੇ ਪਿੱਛੇ ਇਹ ਉਸੇ ਕੋਠੀ ਦੀਆਂ ਤਸਵੀਰਾਂ ਉਹਦੇ ਪਿਛਲੇ ਪਾਸੇ ਇੱਥੇ ਜੇ ਇੱਕ ਸਰਟੀਫਿਕੇਟ ਟੰਗਿਆ ਹੋਇਆ ਜਿਹੜਾ ਮਨੀਸ਼ ਸਿਸੋਡੀਆ ਦੇ ਨਾਮ ਦਾ ਹੈ ਉੱਥੇ ਕੇਕ ਕੱਟੇ ਜਾਂਦੇ ਨੇ ਉੱਥੇ ਅਯਾਸ਼ੀਆਂ ਕੀਤੀਆਂ ਜਾਂਦੀਆਂ ਔਰ ਮੈਂ ਮਨੀਸ਼ ਸਿਸੋਡੀਆ ਦੇ ਟੱਬਰ ਦੇ ਹੈਰਾਨ ਹਾਂ ਉਹ ਕਿੱਥੇ ਬੈਠੀ ਆ ਬੀਬੀ ਸਾਡੀ ਮਨੀਸ਼ ਸਿਸੋਡੀਆ ਦੀ ਅਸਲ ਜਿਹੜੀ ਘਰ ਵਾਲੀ ਆ ਤੇਰਾ ਘਰ ਵਾਲਾ ਤਾਂ ਪੰਜਾਬ ਦੇ ਵਿੱਚ ਸ਼ਰੇਆਮ ਇੱਕ ਹੋਰ ਔਰਤ ਦੇ ਨਾਲ ਕੋ ਇੰਚਾਰਜ ਦੇ ਨਾਮ ਤੇ ਉਸੇ 960 ਨੰਬਰ ਕੋਠੀ 'ਚ ਰਹਿ ਰਿਹਾ ਵਾ
6: ਸੁਖਪਾਲ ਖੈੜੇ ਬੇਸ਼ਰਮ ਆਦਮੀ ਤੇਰੀ ਬੇਟੀ ਕੀ ਉਮਰ ਕੀ ਜਿੱਤੀ ਲੜਕੀ ਕੇ ਲੀਏ ਤੂੰ ਇਤਨੀ ਗੰਦੀ ਗੰਦੀ ਬਾਤੇਂ ਕਹਿ ਰਿਹਾ ਹੈ ਤੇਰੇ ਕੋ ਸ਼ਰਮ ਨਹੀਂ ਆਈ ਥੋੜੀ ਬਹੁਤ ਵੀ ਤੂੰ ਮੇਰੇ ਲਈ ਕਿਆ ਕਿਆ ਕਹਿ ਰਿਹਾ ਹੈ ਕਿ ਮੈਂ ਕਿਸ ਕੋਠੀ ਮੈਂ ਰਹਿਤੀ ਔਰ ਕਿਸਕੇ ਸਾਥ ਰਹਿਤੀ ਹੂੰ ਬੇਸ਼ਰਮ ਆਦਮੀ ਤੇਰਾ ਕੈਰੇਕਟਰ ਨਾ ਪੂਰਾ ਪੰਜਾਬ ਜਾਣਤਾ ਹੈ ਪਰ ਤੂੰ ਇਸ ਨੀਚਤਾ ਪੇ ਗਿਰ ਜਾਏਗਾ ਕਿ ਤੇ ਬੇਟੀ ਕੀ ਉਮਰ ਕੀ ਲੜਕੀ ਕੇ ਲਈ ਤੂੰ ਇਤਨੀ ਬਕਵਾਸ ਕਰੇਗਾ ਕਿ ਕਹਾਂ ਰਹਿਤੀ ਹੈ ਔਰ ਕਿਆ ਦੂਸਰੀ ਔਰਤ ਤੀਸਰੀ ਔਰਤ ਤੂੰ ਬਕਵਾਸ ਕਰ ਰਿਹਾ ਹੈ ਮੈਂ ਮੇਰੇ ਮਾਂ ਬਾਪ ਕੇ ਸਾਥ ਰਹਿਤੀ ਹੂੰ ਪੰਜਾਬ ਕੀ ਜਨਤਾ ਕੇ ਲਈ ਯਹਾਂ ਕਾਮ ਕਰ ਰਹੀ ਹੂੰ ਤੇਰੇ ਕੋ ਸ਼ਰਮ ਨਹੀਂ ਆ ਰਹੀ ਮੇਰੇ ਬਾਰੇ ਮੈਂ ਬਕਵਾਸ ਕਰ ਰਿਹਾ ਤੇਰੇ ਕੋ ਜੇਲ੍ਹ ਮੈਂ ਨਹੀਂ ਸੜਾਇਆ ਨਾ ਔਰ ਤੂੰਨੇ ਬਹੁਤ ਗਲਤ ਜਗ੍ਹਾ ਪੰਗਾ ਲਿਆ ਤੇਰੇ ਕੋ ਜੇਲ੍ਹ ਮੈਂ ਸੜਾਉਂਗੀ
1: Alright, tracking some more updates and shifting focus to Tamil Nadu at this hour. Tamil Nadu's Veeramani Poxo case has now exploded into a major political showdown. With Veeramani in custody till October 9th, the Chief Minister Vijay is alleging a cover-up and even questioning a possible DMK deal. The former Chief Minister M.K. Stalin has hit back, rejecting the charge and telling the Chief Minister to update his script. The war over has now escalated with Vijay accusing the previous DMK government of covering up the abuse allegations and demanding answers from the former Chief Minister M.K. Stalin. Now M.K. Stalin has rejected the allegations and has raked up the Karur stampede and denied any DMK connection to the case. He has hit back at the current Chief Minister accusing him of politicizing the issue and has even asked the Chief Minister to introspect. Remember that the investigation is now entering a crucial phase with an all-women SIT examining the case and the handling of the evidence during the earlier probe that was conducted.
7: நம்ம தமிழ்நாட்டு இளம் பெண்களே அந்த பச்சை பிள்ளைங்களே ஒருத்தன் இத்தனை வருஷமா சீரழிச்சிட்டு இருந்திருக்கான் அந்த கேஸ் போன டிஎம்கே கவர்மெண்ட்ல வந்து அந்த கேஸ அந்த சாப்டரை அந்த ஹிஸ்டரியவே எல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க என்ன டீலிங் நடக்குது உள்ளுக்குள்ள தமிழ்நாடே கேள்வி கேக்குது சார் வாயை துறங்க சார் ஸ்டாலின் சார் வாயை துறங்க உங்களோட சேர்ந்து அந்த மற்றும் பலரும் வாயை துறக்காம இருக்காங்க இதுல கூடவா கூட்டு இதுல கூடவா கூட்டு சேர்ந்துக்கிட்டு வாயை துறக்காம இருப்பீங்க என்னமோ பெண்கள் பாதுகாப்புக்குன்னே பிறந்த மாதிரி இந்த திமுகவும் இந்த மற்றும் பலரும் அந்த அத்தனை பெண்களை சீரழிச்சானே தூக்கி உள்ள வச்சிட்டோம் இப்போ அவனை பத்தியும் வாயை திறக்கல அந்த ஆளை பத்தியும் வாயை திறக்கல என்னடா இத்தனை வருஷமா மூடி மறைச்சு வச்சிருந்த ஒரு விஷயத்த விஜய் வந்தவனை தோண்டி எடுத்து வெளியே எடுத்து அவனை உள்ள தூக்கி வச்சுட்டான் அந்த அதிர்ச்சியில வாயை திறக்காம இருக்காங்களோ என்னமோ எனக்கு தெரியல எல்லாம் பச்சை பிள்ளைங்க சார் பச்சை பிள்ளைங்க அவங்களோட வலிய பத்தி வந்து வெளியில பேச முடியலன்னா அப்புறம் என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க இத்தனை வருஷமா
8: வாட் இஸ் எ கனெக்ஷன் ஃபார் த டிஎம்கே அண்ட் தட் கேஸ் இட் இஸ் எ டர்ட்டி பாலிடிக்ஸ் இஃப் அட் ஆல் எனிபடி தன் கெய்னிங் அவுட் ஆஃப் தட் இட் இஸ் எ டர்ட்டி பாலிடிக்ஸ் ஆஸ் மை லீடர் சேஸ் யூ டூ பாலிடிக்ஸ் ஃபேர்லி யூ கம் அண்ட் மீட் த பப்ளிக் யூ மேக் யுவர் ப்ராமிசஸ் டு ஃபுல்ஃபில் அண்ட் டூ யுவர் கவர்மெண்ட் இன்ஸ்ட் ஆஃப் தட் டே டு டே டெய்லி வாட் நெரேட்டிவ் கேன் பி செட் அப் தட் வாஸ் அ மைண்ட் ப்ளோ ஆஃப் தி விஜய் ஸோ இட் இஸ் எ ஃபெயிலியர் பாலிடிக்ஸ் ஃபார் ஹிம்
7: தயவு செஞ்சு விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்க நீங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுறது இந்த பெண்களை அவதூற அசிங்கமா ஆபாசமா பேசுற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு தண்டனையா இருக்கும் இந்த திமுகவுக்கோ இல்லை இந்த தீய சக்திக்கோ இல்லை இந்த ஆபாச சக்திக்கோ மற்றும் பலருக்கோ நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அது பெண்களை தப்பா பேசுறவங்கள நீங்க ஆதரிக்கிற மாதிரி ஆயிடும்
9: தாவேக்காவை சார்ந்தவர்கள் அல்லது தமிழக அரசு ஏதோ தானாகவே முன்வந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த வழக்கை நேர்மையான முறையில் நடத்துவது போன்ற ஒரு தோற்றத்தை

0: ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி போக்சோ நீதிமன்றத்தில் இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் சமர்ப்பித்த ரிப்போ அறிக்கை என்பது இந்த வழக்கை முடித்துக் கொள்வது என்கிற மொழியில்தான் காவல்துறையின் சார்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. ஆகவே இந்த வழக்கில் எந்த விதமான அவர்கள் தாவேக ஆட்சியை சார்ந்தவர்கள் தங்களால் தான் இந்த வழக்கு இந்த அளவுக்கு தீவிரப்படுத்தப்படுகிறது என்று அவர்கள் சொல்வதற்கான எந்த அடிப்படையும் இல்லை என்பதை முதலில் நான் உங்களை கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே இந்த வழக்கு தீவிரப்படுத்தப்படுவதற்கும் பலர் கை செய்யப்பட்டிருப்பதற்கும் அடிப்படையாக இருப்பது என்பது போக்சோ நீதிமன்றத்துடைய சிறப்பு நீதிபதி தான் இதற்கு அடிப்படையான காரணம் என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன்.
1: எடுத்த உடனே எல்லாத்தையுமே சிபிஐக்கு அனுப்பக்கூடாது. இது வந்து ஒரு டிஃபால்ட் ஆக்ஷனாக சிபிஐ ஃபஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டேட் போலீஸ் மேலே அவங்களை என்கொயரி பண்ண சொல்லணும், அவங்க ரிப்போர்ட் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் அதில் வந்து அதில் வெளிப்படைத்தன்மை இல்லை, யாரையாவது வந்து அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு யாருக்கா ஃபீலிங் இருந்தால் அதுக்கப்புறம் சிபிஐ கேட்கலாம். எடுத்த உடனே சிபிஐ கேட்கறது என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தமாக இருக்காது. வி மஸ்ட் ஷோ சம் கான்ஃபிடன்ஸ் இன் தி இன்டர்னல் மெக்கானிசம் ஆஃப் தி போலீஸ் டிபார்ட்மெண்ட்.
2: தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் சட்டம் ஒழுங்கு மிகவும் மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருப்பதற்கு எடுத்துக்காட்டு கடந்த சில நாட்களாக நான் ஏற்கனவே என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்தேன். தொழிலதிபர் வீரமணி அவருடைய நடத்தையை மிகவும் கண்டனத்துக்குரியது, வேதனைக்குரியது. தமிழகத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குமா என்று மிகவும் தலைகுனிவான ஒரு செயலாக இருக்கிறது. இதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே நாங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தோம். ஆக மீண்டும் இந்த பத்திரிகை உங்களுடைய வாயிலாக பாரதிய ஜனதா கட்சியின் கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு அதிகாரிகள், இதில் சம்பந்தப்பட்டவர்கள், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ரஞ்சன்குமார் உட்பட நிறைய பேர் இதில் தலையிட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
3: And moving on to breaking news coming in at this hour, well, BJP allies have in fact sought an EC clarification over the SIR row. That's right, Chirag Paswan has said in High Court that the Election Commission must clear public doubts. The TDP also has now jumped into the fray to say that Election Commission's clarification will build trust. Apart from this, Upendra Kushwaha has also said that the Election Commission must clear the SIR confusion. So as many as 3 NDA allies have in fact sought greater EC transparency, demanding a clarification from the Election Commission, saying that the clarification will help ease the confusion with regard to the SIR process. The NDA allies have flagged concerns over the electoral process. An important update, as the TDP, Chirag Paswan as well as Upendra Kushwaha have now with the latest demanded a clarification from the Election Commission. Let's listen into the reactions.
4: नहीं पता, मैं सरकार का हिस्सा होने के नाते मैं किसी को डिफेंड नहीं करूंगा. ऐसे में एक स्वतंत्र संवैधानिक संस्था है चुनाव आयोग. ऐसे में अगर चुनाव आयोग के ऊपर ऐसे सवाल खड़े हो रहे हैं तो मैं मानता हूं कि ये जिम्मेदारी भी चुनाव आयोग की है, ख़ासतौर पे सीईसी की है कि वो अपने पक्ष में अपनी बातों को मजबूती से रखें. देखिए, विपक्ष क्या बोलता है नहीं बोलता है मुझे उस बात से बहुत ज़्यादा फर्क नहीं पड़ता है. विपक्ष का काम है राजनीति करना. आप अगर आरोप नहीं लगाएंगे तो आप अपनी राजनीति को साधेंगे कैसे? पर ऐसे में विपक्ष को संतुष्ट कराने के लिए सीईसी को नहीं बल्कि जनता को विश्वास में लेने के लिए, लोकतंत्र की खूबसूरती है ये. ऐसे में अगर चुनावी प्रक्रिया के ऊपर ही लोगों का विश्वास या संदेह खड़ा हो जाएगा तो ये गलत है.
3: Well, my colleague Ashish joins us on the broadcast. Ashish, this is a significant development that's coming in because as many as 3 NDA allies have now demanded a clarification coming in from the Election Commission. Remember, the Election Commission is an independent body, but it's been accused of working in tandem with the BJP.
5: Yes, you're absolutely correct. In fact, we have heard how Chirag Paswan on record, on camera, he is suggesting that there should be a transparency and Election Commission of India. should come out and clarify whatever allegations are coming or whatever comments are being made about its functioning. Meanwhile, TDP, Telugu Desam Party, which is a partner in NDA, like Chirag Paswan's party, TDP is also a partner in NDA. They share power in Delhi as well as in Andhra Pradesh with BJP. TDP's parliamentary party leader, Lavu Shri Krishna Deorai, I spoke to him and he also supported Chirag Paswan's line on Election Commission of India. In fact, TDP leader also suggested that Election Commission should come out and clarify whatever doubt and whatever questions are being raised by the certain section of people or the other opposition parties. And he also added that transparency is the thing which is required. And if there are certain doubt related to the functioning of Election Commission of India, the Election Commission of India, which is an independent body, they should come out and clarify all over whatever doubt are being raised and questions are being flagged. So clearly, TDP is also now supporting and the NDA party is supporting what Chirag Paswan has said.
3: Right, absolutely. You know, pressure mounting at the Election Commission as even the NDA allies now demand for a clarification coming in from the independent body. Well, thank you so much for joining us and sharing those crucial updates with us. On that note, we're slipping into a short break. See you on the other side with more news and updates.

0: அந்த ஹிஸ்டரியவே எல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க. என்ன டீலிங் நடக்குது உள்ளுக்குள்ள? தமிழ்நாடு கேள்வி கேக்குது சார், வாயை தொடங்க சார், ஸ்டாலின் சார் வாயை தொடங்க. உங்களோட சேர்ந்து அந்த மற்றும் பலரும் வாயை திறக்காம இருக்காங்க. இதுல கூடவா கூட்டு, இதுல கூடவா கூட்டு சேர்ந்துகிட்டு வாயை திறக்காம இருப்பீங்க? என்னமோ பெண்கள் பாதுகாப்புக்குன்னே பிறந்த மாதிரி இந்த திமுகவும் இந்த மற்றும் பலரும் அந்த அத்தனை பெண்களை சீரழிச்சானே, தூக்கி உள்ள வச்சிட்டோம். இப்போ அவனை பத்தியும் வாயை திறக்கல, அந்த ஆளை பத்தியும் வாயை திறக்கல. என்னடா இத்தனை வருஷமா மூடி மறைச்சு வச்சிருந்த ஒரு விஷயத்த விஜய் வந்தவனை தோண்டி எடுத்து வெளியே எடுத்து அவனை உள்ள தூக்கி வச்சுட்டான். அந்த அதிர்ச்சியில வாயை திறக்காம இருக்காங்களோ என்னமோ எனக்கு தெரியல. எல்லாம் பச்சை பிள்ளைங்க சார், பச்சை பிள்ளைங்க. அவங்களோட வழிய பத்தி வந்து வெளியில பேச முடியலன்னா அப்புறம் என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? NRSL பண்ணிட்டு இருக்கீங்க இத்தனை வருஷமா?
1: வாட் இஸ் எ கனெக்ஷன் ஃபார் த டிஎம்கே அண்ட் தட் கேஸ்? இட் இஸ் அ டர்ட்டி பாலிடிக்ஸ். இஃப் அட் ஆல் எனிபடி டன் எ மிஸ்டேக் ஆர் கிரைம், இட் இஸ் பவர் இன் யுவர் ஹேண்ட். டேக் யுவர் ஆக்ஷன். இன்ஸ்ட் ஆஃப் டேக்கிங் ஆக்ஷன்ஸ், யூ ஆர் மேக்கிங் எ ஃபிளிம்சி அண்ட் ஃபால்ஸ் அலிகேஷன் அகேன்ஸ்ட் உன் பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் கெய்னிங் அவுட் ஆஃப் தட். இட் இஸ் எ டர்ட்டி பாலிடிக்ஸ் ஆஸ் மை லீடர் சேஸ். யூ டூ பாலிடிக்ஸ் ஃபேர்லி, யூ கம் அண்ட் மீட் த பப்ளிக், யூ மேக் யுவர் ப்ராமிசஸ் டு ஃபுல்ஃபில் and do your government. Instead of that, day to day, daily, what narrative can we set up? That was the mind blow of the Vijay. So it is a failure politics for him.
2: News now from Punjab, where the husband of Shiromani Akali Dal Sarpanch has been shot dead in Taran Taran. Sad news emerging. Reports indicate that the husband of a Sarpanch affiliated with the Shiromani Akali Dal was shot. The deceased has been identified as Navdeep Singh. According to the information, he was shot by certain individuals, resulting in his death. And on receiving the information, the police are at the scene and have initiated an investigation. Well, let's go across to Gurpreet now for more on this story. And Gurpreet, once again, questions over law and order in the state. What are the details? What are the police saying?
3: Well, the police have already started an investigation into this case, and in the preliminary investigation, the police have already claimed that it is learned that there was an old enmity behind this murder case which has been taken place in Punjab. At the same time, they say there is no political rivalry in this case, and they are trying to explore more angles in this investigation which is being carried out by the Punjab police. But at the same time, it has been seen Shiromani Akali Dal leader Bikram Singh Majithia, he has raised multiple questions over law and order situation in the state, saying that it seems the Punjab government is not able to control the law and order situation in the state of Punjab. So let's see that what will be the final outcome of this investigation which is being carried out by the Punjab police. But as of now, the Punjab police have already claimed, saying that it seems there was an old enmity behind this murder case which has been taken place. Back to studio.
2: All right. Thanks so much, Gurpreet, there for joining us with all those details. All right, now we have more details of what the opposition is planning in its attack against the Chief Election Commissioner and the Indian